மாத்திரைகளா நமஸ்கார. யான ஹள்ளிமனை ஹைதராலி பண்றது கொய்யூரு. யான்ல ரேடியோ நீனாதான் கேனந்தில் லைக் சகார மல்பிளே ரேடியோ நீனாதான் 90.4 FM. மாத்திரலா கேன்லே குஷிப்படையிலே.